அம்மா நின்ற நோட்டம் அல்பில் முகப்பத்தின் மயிலாட்டம் மையணி கண்ணில் அம்மா நின்ற நோட்டம் அல்பில் முகப்பத்தின் மயிலாட்டம் கோஜராஜாவின் தோட்டத்தில் உண்டாய